ஜேயாசுதோஜதபசரணி பரே தனக்கே தோஷ்டதோக்தாவ மரே புருஷ ஜவன பக பரே திஹாரே தனக்கே தம சங்கட சவுடாரே ஜோ கல கோ எக வார தியாயே ஹை தாங்கே கால நிகட நஹீ ஆயே ஹை ரட்சா ஹோய் தாய் சப கால தோஷ்டரஷ்டோ டரே தத் கால கிருபா திரேஷ்டோ தன ஜாஹின் ஹரியோ தாக்கே தாபூ தனகமோ ஹரியோ ரித சித கர்மோ சவ ஹோயி தோஷ்டா ஸ்வசக ந கோயி.

அகால் தியாலீக பீக நாம காம காட்டானிரமாசுருங்க. நராகேந்திர ரங்கேந்திர ரூபேந்திர ரேகே கர்ம பர்வ கஞ்ச லேகை புஜாங்க பிரயார் சாந்த நமாசல் பிரணாமே சுமாதல் பிரணாசிய கஞ்சல நாமே சுமாதல் நிவாசேந்திர காமங் பபூத்தே சுமாதல் சரூபே கு கர்மங் பிரணாசி சுதர்மங் பபூத்தே சதா சச்சிதானந்த சத்ரங் பிரணாசி கிரீமுல் கிரந்தா சுமாதல் நிவாசி ஜாய பபூத்தே கு ஜாய கனிமே ஹரியங் கரியங் கரியங் ரஹிமே சதர் சக்கர வர்த்தி சதர் சக்கர பபூத்தே சுயம் பவு சுபங் சர்வதா சர்வஜோக்தே துகாலங் பிரணாசி தயாலங் சுரூபே சதாங்க சங்கிய பங்கங் பபுதே சதர்ஜக்கர் வரதி சதர்ஜக்கர் பபுதே சுயம் பவசுபங் சர்வதா சர்வஜகுதே துகாலங் பிரணாசி தயாலங் சுரூபே சதாங்க சங்கிய பங்கங் பபுதே. சத்நாம் ஸ்ரீ வாஹிகுரு சாஹிப் ஜியோ தவ பிரசாத் சோயே ஏக ஓம்கார் சத்குரு பிரசாத் தவ பிரசாத் சோயே பாத்ஷாய் தஸ்மை ਸਰਾਵਕ ਸੁਧ ਸਮੂਹ ਸਿਧਾਨ ਕੇ ਦੇਖ ਪਰ ਕਰ ਜੋਗ ਜਦੀ ਗਏ ਸੂਰ ਸਰਾਰਦਨ ਸੁਧ ਸੁਧਾ ਦੇ ਕਰ ਸੰਤ ਸਮੂਹ ਵਰੇਕ ਮਤੀ ਗਏ ਸਾਰੀ ਦੇਸ ਕਾ ਦੇਖ ਰਹੇ ਹੋ ਮਤ ਕੋ ਨ ਦੇਖੇ ਪ੍ਰਾਣ ਪਤੀ ਗਏ ਸਰੀ ਭਗਵਾਨ ਕੀ ਭਾਈ ਕਿਰਪਾ ਹੂੰ ਦੇ ਗਰਤੀ ਬਿਨੇ ਗਰਤੀ ਗਏ ਮਾਤੇ ਮਦੰਗ ਜਰੇ ਅਰ ਸੰਗ

அல்மல்காய் சிறிச்சாய் பாய் மூர கந்தே பத்துக்குவாய் விண்ணா வேக்கிச்சு தாய் ந போய் ரஹ பிவானி மணி மசானி அந்த நான் ஜான பிற்பச்சித்தானி.